0: அனைவருக்கும் எமது உளங்கணிந்த வணக்கம். இது மொரிஷஸ் வானொலி. 819 கிலோஸ் பத்திரிகைகளில் புரட்டாசி மாத கோவிந்தன் விரதத்தினையொட்டி அதிகாலை தோறும் 5:35 மணி முதல் 5:50 மணி வரை ரங்கநாதன் ஆராதனை எனும் சிறப்பு நிகழ்ச்சி ஒலிபரப்பாகின்றது. நிகழ்ச்சியின் உரை, வழிபாடு, பக்தி பாடல் ஆகியவெல்லாம் இடம்பெற உள்ளன. சரி, நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் உரை கேட்பீர்கள். உரையாற்றுபவர் பேராசிரியர் ஸ்தீவன் நாராயண பிள்ளை அவர்கள்.
1: கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா, நின்னையே தான் வேண்டி நீல் செல்வம் வேண்டாதான், தன்னையே தான் வேண்டும் செல்வம் போல் மாயத்தால் மின்னையே சேர்த்திகிரி வித்துவ கோட்டு அம்மானே, நின்னையே தான் வேண்டி நிற்பன் அடியேனே. நாளும் நம்மை நன்னெறிப்படுத்தி வழி நடத்தும் திருக்கையிலாய மரபு, மெய்கண்டார் வழிவழி பேரூர் ஆதீனம் தவத்திரு சீர்வளர் சீர் சாந்தலிங்க மருதாசல அடிகளார் பொன்னார் திருவடி போற்றி, மொரிஷஸு வானொலி நேயர்கள் மற்றும் பெருமாள் பக்தர்கள் அனைவருக்கும் எனது உளங்கனிந்த வணக்கம். நேயர்களே, மனிதனை நன்னெறிப்படுத்துவது சமயம். சமயமோ மனிதர்களுக்கு பல்வேறு நெறிமுறைகளை உருவாக்கி தந்துள்ளது. மனம், மொழி, மெய் ஆகியவற்றை தூய்மைப்படுத்தவும் வழிப்படுத்தவும் சமயம் அந்நெறிமுறைகளை மனிதர்களுக்கு உருவாக்கி தந்துள்ளது. அவற்றுள் பக்தி நெறி, கர்ம நெறி, ஞான நெறி, யோக நெறி ஆகிய நான்கும் மிக சிறப்பான நெறிகளாக கருதப்படுகின்றன. மனிதன் இறைவனிடம் செலுத்தும் ஆழ்ந்த அன்பே பக்தி எனப்படுகிறது. இறைவனை உள்ளார்ந்த பக்தியுடன் வழிபடுவதுதான் பக்தி எனலாம். எனவே பக்தி நெறி என்பது ஆன்மீகத்தை அடிப்படையாக கொண்டது எனலாம். பக்தி நெறிக்கு அடிப்படையாக திகழ்வன சமயங்களாகும். உலகத்தில் உள்ள எல்லா சமயங்களுக்கும் பொதுவான கொள்கைகளும் தத்துவங்களும் உண்டு. இறைவன் மீது தூய பக்தி கொள்வது வாழ்வின் சிறந்த நெறியாகும். தூய பக்தியும் ஆழ்ந்த நம்பிக்கையும் பக்தி நெறியின் முக்கிய கோட்பாடுகளாகும். இந்த பக்தி நெறிதான் மனிதன் வீடு பேறு அடைய வழிவகுக்கிறது என்று எல்லா சமயங்களும் கூறும் கருத்தாகும். இவ்வகையில் அமைவது தென்னாட்டில் தோன்றிய சைவமும் வைணவமும் ஆகும். காலம் தொட்டு தமிழர்கள் போற்றி வருகின்ற இரு பெரும் சமயங்களாவன சைவமும் வைணவமும் ஆகும். மொஹஞ்சதாரோ, ஹரப்பா ஆகிய இடங்களில் அகழ்வாய்வுகள் மேற்கொள்ளப்பட்ட போது சிவ வழிபாடும் லிங்க வழிபாடும் அங்கு வாழ்ந்த மக்களிடையே இருந்திருக்க வேண்டும் என்ற உண்மை புலனாகிறது. அதேபோன்று திருமால் பற்றிய குறிப்புகள் தொல்காப்பியத்தில் உள்ளன. மாயோன்மேய காடுரை உலகமும் என்று தொல்காப்பியர் முல்லைத் திணைக்குரிய கடவுள் திருமால் என்கிறார். அதேபோல புறத்திணையியலில் மாயோன்மேய மண் பெரும் சிறப்பின் தாவா விழுப்புகழ் பூவை நிலையும் என்கிறார். இங்கு பூவை என்பது காயாம் பூவை குறிக்கிறது. அதாவது காயாம் பூவின் நிறத்தை கொண்ட மாயோனாகிய திருமாலை பற்றி பேசுகிறது இத்தொல்காப்பிய சூத்திரம். எனவே சிவ வழிபாடும் திருமால் வழிபாடும் தமிழ் வாழ்க்கையில் தொன்று தொட்டு இருந்தது என்று கூறுவதில் மிகையாகாது. சங்கம் மருவிய காலத்தில் தமிழ்நாடு களப்பிரர் ஆட்சியின் கீழ் இருந்தது. களப்பிரர்கள் பிற சமயத்தவர் என்பதால் அவர்கள் சைவ வைணவ சமயங்களுக்கு ஆதரவு அளிக்கவில்லை. பெரும்பான்மையும் அரச அவைகளில் சமண சமயத்தாக்கம் இருந்தது. இதனால் தமிழ் மொழியின் செல்வாக்கு குன்றியது. தமிழ் இலக்கிய வளர்ச்சிக்கு தடை ஏற்பட்டது. அது மட்டுமல்லாமல் சமண பௌத்த சமயங்களின் செல்வாக்கினால் துறவர நிலை மிகுதியாக போற்றப்பட்டது. தமிழ்நாட்டில் பௌத்தமும் சமணமும் ஊடுருவி அமைந்ததால் இல்லற வாழ்க்கை, காதல் வாழ்க்கை ஆகியவற்றிற்கு சிறப்பிடம் தந்த சங்க

0: கால வாழ்க்கை முறைகள் அடியோடு மாறின. காதல், இல்லறம் முதலியவற்றிற்கு துணையாய் நின்ற இசை, நாடகம், சிற்பம், ஓவியம் போன்ற கலைகள் புறக்கணிக்கப்பட்டன. இதன் விளைவாக புத்தரின் தாய்மொழியான பாலியும் சமண சமயத்தை சேர்ந்த மகாவீரரின் தாய்மொழியான பிராகிருதமும் வடநாட்டாரின் சமஸ்கிருதமும் தமிழ்நாட்டில் பெரும் செல்வாக்கு பெற்றன. தமிழ்மொழி இரண்டாம் மூன்றாம் நிலைக்கு தள்ளப்பட்டது. இல்லறத்திற்கு எதிர்ப்பு, இசைக்கு எதிர்ப்பு, தமிழ்மொழி புறக்கணிப்பு போன்ற புத்த சமண சமயத்தாரின் செயற்பாடுகள் அரசியலுக்கு அப்பாற்பட்ட பொதுமக்களை கிளர்ந்து எழ வைத்தன. இச்சூழ்நிலையை சைவ வைணவ சமயத்தார் தங்களுக்கு சாதகமாக்கிக் கொண்டார்கள். சிவன் உமையோரு பாகனாக உள்ளான், திருமால் திருமகளை வலப்பக்க நெஞ்சில் வைத்துள்ளான் எனக் கூறி இல்லறத்திற்கு புத்துயிர் அளிக்கப்பட்டது. பழைய பண்களை கொண்டு இன்னிசை பாடல்கள் பாடப்பட்டன. இறைவனுக்கு உகந்தது தமிழ்மொழிதான் எனக் கூறி தமிழ்மொழி நிலைநாட்டப்பட்டது. கடுங்கோன் பாண்டியன் மற்றும் பல்லவர்கள் படையெடுத்து தாக்கியதால் களப்பிரர் ஆட்சி முழுக்க முழுக்க அழிக்கப்பட்டது. அதே நேரத்தில் மக்கள் பௌத்த சமண சமயங்களை வெறுக்கத் தொடங்கினார்கள். இத்தகைய பக்தி புரட்சியினால் சிவ வழிபாடும் திருமால் வழிபாடும் புத்துயிர் பெற்றன. திருநாவுக்கரசர் மகேந்திரவர்ம பல்லவ மன்னனையும் திருஞான சம்பந்தர் கூன் பாண்டியனையும் சமண சமயத்திலிருந்து சைவ சமயத்திற்கு மாற்றினார்கள். அதற்கு பிறகு வந்த மன்னர்கள் சைவர்களாகவோ வைணவர்களாகவோ வாழ்ந்தார்கள். குலசேகர ஆழ்வார், சேரமான் பெருமாள் நாயனார் போன்ற தமிழ் வேந்தர்களே சைவ வைணவம் சார்ந்த பெரும் புலவர்களாக வாழ்ந்தார்கள் என்று குறிப்பிடத்தக்கது. கிபி 7 நூற்றாண்டு முதல் 10 நூற்றாண்டு வரை தமிழ்நாடு பக்தி வெள்ளத்தில் மூழ்கியிருந்தது. அக்குறிப்பிட்ட காலகட்டத்தில் பக்தி இலக்கியங்கள் மிகுதியாக தோன்றின. எனவே பல்லவர் காலத்தை பக்தி காலம் என்றும் பக்தி இலக்கிய காலம் என்றும் கூறுவார்கள். இந்த பக்தி இயக்க தாக்கம் பிற்கால சோழர் காலத்தில் தோன்றிய இலக்கியங்களிலும் காண முடிகிறது. இடைக்காலமாகிய பக்தி இலக்கிய காலத்தில் சைவ சமய அருளாளர்களும் பன்னிரு ஆழ்வார்களும் தோன்றி சமய உணர்வு ஊட்டும் பக்தி பாடல்களை பாடினார்கள். இதனால் சமய எழுச்சி ஏற்பட்டது. மன்னரையும் மக்களையும் பாடுவது போய் இறைவனையும் இறைவனின் அடியார்களையும் பாடும் இலக்கிய மரபு எழுந்தது. தமிழோடு இசைப்பாடல் மறந்து அறியாதவர்களான சமயக்குறவர்களான நால்வரும் தோன்றவில்லை என்றால் சைவ சமயம் தாழ்ச்சி உற்றிருக்கும். சொற்கோவும் தோணிப்புறத் தோன்றலும் என் சுந்தரனும் சிற்கோல வாதவூர் தேசிகரும் முற்கோலி வந்திலரேல் நீரு எங்கே, மாமரை நூல் எங்கே, எந்தை பிரான் அஞ்செழுத்து எங்கே என்ற பாடல் இதற்கு சான்று பகர்கின்றது. அதேபோல் காப்பு மறந்தறியேன், கண்ணனே என்றிருப்பேன் என்றபடி ஆழ்வார்கள் வாழ்வு அமைந்தது. நேயர்களே, இன்றைக்கு தமிழ் பக்தி இயக்கத்தின் தோற்றத்தை பற்றி அறிந்து கொண்டீர்கள். இத்துடன் இன்றைய சமய சொற்பொழிவு நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம். கோவிந்த நாம சங்கீர்த்தனம், கோவிந்தா கோவிந்தா.
1: உரையை கேட்டீர்கள். உரையாற்றியவர் பேராசிரியர் ஸ்தீவன் நாராயணாய் பிள்ளை அவர்கள். புரட்டாசி மாத கோவிந்தன் விரதத்தினையொட்டி நாம் அளித்து வந்த இன்றைய சிறப்பு நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெற உள்ளது. இது மொரிஷியஸ் வானொலி. மேலும் சந்திப்போம். உங்கள் அனைவருக்கும் என் உளமார்ந்த வணக்கம்.

திருமால் திருவடி போற்றி போற்றி. திருமால் அடியார்களே, உங்கள் அனைவருக்கும் என் உளம் நிறைந்த வியாழக்கிழமை திட்டிக்கும் பகல் வணக்கம். பகல் 12:30 ஆகிவிட்டது. 810 மதிக்கிலோ மத்தியர்களில் புரட்டாசி கோவிந்தன் விரதத்தையொட்டி நாடோறும் நாம் வழங்கி வரும் சிறப்பு நிகழ்ச்சி கண்ணனமுடம் என்னும் சிறப்பு நிகழ்ச்சியை கேட்பீர்கள். வியாழக்கிழமை இன்றைக்கு அக்டோபர் மாதம் முதல் தேதி, நம் மாதத்தின் புரட்டாசி மாதத்தின் 14 நாள்.

மத்திய நேரத்தின் எமது சிறப்பு நிகழ்ச்சிக்கு கண்ணனமுடமினும் சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இந்த சிறப்பு நிகழ்ச்சி என்னுடன் இணைந்து கேட்டு மகிழ்வீர்கள் என்று நம்புகிறோம். இதோ அவ்வரிசையில் முதலில் அமரகவி சுப்பிரமணிய பாரதியார் அவர்கள் புனைந்த அருமையான ஒரு பாடல்.

திருப்பார் கடலில் ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்டு அருள் புரியும் ஸ்ரீமன் நாராயணனை போற்றும் இந்த பக்திமிகும் பாடலை கேளுங்கள்.

புரட்டாசி கோவிந்தன் விரதத்தையொட்டி கண்ணனமுடம் எனும் சிறப்பு நிகழ்ச்சியை பெரும் மகிழ்ச்சியுடனும் அன்புடனும் வழங்கி கொண்டிருக்கின்றோம். நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்கள். சரியாக பிற்பகல் 1:30 வரை திருமாலை போற்றும் கண்ணபிரானை போற்றும் பக்தி மிகவும் பாடல்கள் உங்களுக்காகவே. தேனிருக்கும் இடத்தில் பாலிருக்கும் என்பது இனிமையும் பக்தி உணர்வும் நிறைந்த ஒரு பாடல். தேனும் பாலும் போல இனிமையான இறைவனின் அருளும் அன்பும் எங்கு நிறைந்திருக்கிறதோ அங்கு மனதிற்கு அமைதியும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் என்பதே பாடலின் அடிப்படை உணர்வு. இதோ கேளுங்கள்.

0: ஹரி கோவிந்தா. பக்தி மிகும் பாட்டுக்கு குரல் தந்தவர்கள் திரு மகேந்திரன் பாலகிருஷ்ணன் அவர்கள். எமது சிறப்பு நிகழ்ச்சி தொடர்கிறது. ஆம், வழக்கப்படியாக வருவது ஓர் உரை. புரட்டாசி மாதத்தின் சிறப்பை கோவிந்தனை போற்றும் விரதத்தின் மகிமையும் பற்றி ஐயா ஸ்தேவன் நாராயணப்பிள்ளை அவர்கள் ஆற்றும் சிறப்பான உரை இதோ கேளுங்கள்.
1: கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா. ஆனாத செல்வத்து அறம்பையர்கள் தற்சூழ வாணாலும் செல்வமும் மன்னரசும் யான் வேண்டேன். தேனார் பூஞ்சோலை திருவேங்கடமலையின் மேல் காணாய்க் கிடக்கும் தவமுடையேன் ஆவேனே. நாளும் நம்மை நன்னெறிப்படுத்தி வழிநடத்தும் திருக்கைலாய மரபு மெய்கண்டார் வழிவழி பேரூர் ஆதீனம் தெய்வ திருப்பெருந்திரு சாந்தலிங்க ராமசாமி அடிகளார் மற்றும் திருப்பெருந்திரு சாந்தலிங்க மருதாசல அடிகளார் பொன்னார் திருவடி போற்றி மொரிஷஸு வானொலி நேயர்கள் மற்றும் பெருமாள் பக்தர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கம். நேயர்களே, இந்த பக்தி மயமான புரட்டாசி மாதத்தில் திருமாலின் திருநாமத்தை

சிந்தித்தும் அவன் திருவடிகளை போற்றியும் அவன் அருளை நாடியும் பக்தர்கள் பக்தி கடலில் ஆழ்ந்திருக்கின்ற வேளையில் நமது தமிழர் நாட்டுப்புற கலை மரபில் ஆழமாக பதிந்துள்ள ஒரு சிறப்பான கலை வடிவத்தை பற்றி சிந்திப்போம். அதாவது காலங்காலமாக தமிழர்கள் போற்றி வரும் அரிய கலையாகவும் சிறந்த பண்பாட்டு கூறாகவும் திகழ்வது கும்மியாட்டம். குறவை தழீஇய மரபுலி பாடி என்ற கலித்தொகை பாடலிலும் சீர்மிகு நெடுவேல் பேணி தழுவோ பிணையோ மன்றுதோறும் நின்ற குறவை என்ற மதுரைக்காஞ்சி பாடலிலும் குறவை என்ற சொல் பெண்கள் பலர் கைகோர்த்து ஆடும் கூத்து என்பது பொருள். கும்மி என்றாலே பெண்கள் அல்லது ஆண்கள் அல்லது இருபாலரும் வட்டமாக நின்று கைகளை தட்டி ஒரே தாளத்தில் அடியெடுத்து வைத்து பாடலுடன் ஆடும் அருங்காட்சி. ஆனால் கும்மி வெறும் ஒரு பொழுதுபோக்கு நடனமாக மட்டும் திகழாமல் அதற்கு ஆழமான பண்பாட்டு மற்றும் ஆன்மீக பொருளும் உண்டு. தமிழர் மரபில் கலை என்பது வாழ்க்கையிலிருந்து தனியே பிரிந்த ஒன்றல்ல. வழிபாடு, விழா, அறம், குடும்பம், வேளாண்மை, இயற்கை, சமூக ஒற்றுமை என இவை அனைத்துடனும் கலை இணைந்திருக்கிறது. அந்த வகையில் கும்மியும் ஒரு கூட்டு வெளிப்பாடு. கும்மி ஆட்டத்தில் ஒருவர் மட்டும் ஆடுவது இல்லை, பலர் ஒன்றாக சேர்ந்து ஆடுகின்றனர். ஒருவர் அடிக்கும் தாளத்திற்கு ஏற்ப மற்றவர்களும் தாளம் கொடுக்கின்றனர். ஒருவர் பாட மற்றவர்கள் இணைந்து பாடுகின்றனர். இதிலேயே ஒரு பெரிய ஆன்மீக பாடம் உள்ளது. அதாவது இறைவனை நோக்கிய பக்தி பயணம் தனி மனிதன் உடையது மட்டுமல்ல, அது சமூகத்தையும் ஒன்று இணைக்கக்கூடியது. புரட்டாசி மாதத்தில் நாம் திருமாலை வழிபடுகின்றோம். குறிப்பாக திருவேங்கடமுடையான், நாராயணன், பெருமாள் போன்ற திருநாமங்கள் வீடுதோறும் ஆலயந்தோறும் ஒலிக்கின்றன. இதே இறை நினைவே ஒரு நாட்டுப்புற வெளிப்பாடாக கும்மியை நாம் ஏற்றுக்கொள்ளலாம். அதாவது கும்மியின் மையத்தின் ஒரு விளக்கை வைத்துக்கொள்கிறோம். குறிப்பாக கோவிந்தன் திருவிழாவின் போது கம்பசேவை எனப்படும் திருவிளக்கினை ஏற்றி வழிபடுகின்றோம். அந்த விளக்கு வெறும் வெளிச்சத்திற்காக ஏற்றப்படும் ஒரு விளக்கு அல்ல. தமிழர் பண்பாட்டில் விளக்கு என்பது ஒளியின் அடையாளம். இருளை அகற்றுவது ஒளி, அறியாமையை அகற்றுவது ஞானம், மனக்குழப்பத்தை அகற்றுவது தெளிவு, துன்பத்தின் நடுவில் நம்பிக்கையை அளிப்பது இறைவன் திருவருள். அந்த விளக்கை சுற்றி நாம் வட்டமாக நின்று ஆடும்போது நமது இயக்கத்தின் மையமாக அந்த விளக்கு அமைகிறது. இதனை ஆன்மீக அடிப்படையில் பார்க்கும்போது அந்த விளக்கின் இடத்தில் திருமாலின் திருவுருவத்தையும் திருவடிகளையும் நாம் மனத்தில் நிறுத்தி கொள்ளலாம். நாம் சுற்றி சுற்றி நகர்கிறோம், ஆனால் நமது பார்வையும் நினைவும் விளக்கின் மையத்தை நோக்கியே இருக்கின்றன. இதுவே பக்தியின் ஓர் அழகிய உருவகம். நமது வாழ்க்கையிலும் எத்தனை இயக்கங்கள் இருக்கின்றன. வேலை, குடும்பம், பொருளாதாரம், ஆசைகள், கவலைகள், எதிர்பார்ப்புகள் என்று நாம் பல திசைகளில் ஓடிக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த ஓட்டத்தின் மையத்தில் இறைவனை வைத்து கொண்டால் நமது வாழ்க்கைக்கு ஓர் ஒழுங்கும் பொருளும் கிடைக்கின்றன. அதாவது மையம் இறைவன், இயக்கம் நமது வாழ்க்கை. இந்த உணர்வை 4000 திவ்ய பிரபந்தத்தின் பாசுரங்களிலும் நாம் ஆழமாக காண்கின்றோம். ஆழ்வார்கள் இறைவனை வெறுமனே தொலைவில் இருக்கும் ஒரு தெய்வமாக பார்க்கவில்லை, தங்களுடைய வாழ்க்கையின் மையமாகவே திருமாலை அனுபவித்தார்கள். நம்மாழ்வார், திருமங்கையாழ்வார், பெரியாழ்வார், ஆண்டாள் உள்ளிட்ட ஆழ்வார்களின் பாசுரங்களில் இறைவனை நினைத்தால் இறைவனை பாடுதல், இறைவனுடைய திருவடிகளை சரணடைதல்,

அவனுடைய திருநாமத்தை சொல்லுதல் ஆகியவை தொடர்ந்து வலியுறுத்தப்படுகின்றன. குறிப்பாக ஆண்டாளின் திருப்பாவை கூட்டு பக்தியின் மிக அழகிய வெளிப்பாடாக திகழ்கிறது. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராடப் போதுவீர் என்று ஆண்டாள் அழைக்கும்போது அது ஒருவர் உடைய தனிப்பட்ட அழைப்பு மட்டுமல்ல, தோழியரை அழைத்து அனைவரையும் ஒன்றிணைத்து இறைவனை நோக்கிய பக்தி பயணத்திற்கு அழைக்கும் குரலாக அது அமைகிறது. கும்மியிலும் இதே கூட்டு உணர்வை நாம் காண்கிறோம். ஒருவர் மட்டும் கைகளை தட்டினால் கும்மியின் முழுமை வெளிப்படாது, பல கைகள் ஒன்றாக இணைந்தால்தான் தாளம் உருவாகிறது. அதுபோலவே பக்தியிலும் நான் என்பதை கடந்து நாம் என்ற உணர்வு பிறக்க வேண்டும். கும்மியின் இன்னொரு சிறப்பு அதன் தாளமாகும். கை தட்டலின் ஒலி தொடர்ந்து ஒரே ஒழுங்கில் வருகிறது. தாளம் தவறினால் குழுவின் ஒற்றுமை பாதிக்கப்படுகிறது. இறை வழிபாட்டிலும் மனம், மொழி, மெய் ஆகிய மூன்றும் ஒருமித்து இருக்க வேண்டும். நாம் வாயால் நாராயணா என்று சொல்லிக்கொண்டு மனத்தில் வேறு எண்ணங்களை கொண்டிருந்தால் வழிபாட்டின் முழுமை குறைகிறது. ஆனால் மனம், மொழிமை ஆகிய மூன்றும் ஒன்றாக இறைவனை நோக்கும்போது அதுவே உண்மையான பக்தி. கும்மியின் வட்ட வடிவத்திற்கும் ஓர் அழகான பொருள் உண்டு. வட்டத்திற்கு தொடக்கமும் முடிவும் தெளிவாக தெரியாது. ஒருவர் மற்றொருவருக்கு இணையாக நிற்கிறார், முன்னும் பின்னுமாக பிரியவில்லை. இதனை நாம் சமத்துவத்தின் அடையாளமாகவும் பார்க்கலாம். இறைவனுடைய முன்னிலையில் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற வேறுபாடு இல்லை. அவனுடைய அருள் அனைவருக்கும் உரியது. ஆழ்வார் பாசுரங்களில் இந்த இறை அன்பு பல்வேறு மனிதர்களின் அனுபவங்களின் வழியாக வெளிப்படுகிறது. இறைவனுடைய திருவடிகளை அடைவதற்கு தேவையானது பிறப்பின் பெருமையோ செல்வத்தின் பெருமையோ அல்ல, உள்ளத்தின் பக்தியேதான். ஆகவே புரட்டாசியில் நாம் கும்மி ஆடும்போது அதன் வெளிப்புற அழகை மட்டும் ரசிக்காமல் அதன் உள்ளார்ந்த ஆன்மீக உணர்வையும் நினைவில் கொள்ள வேண்டும். விளக்கு எரிகிறது, அதை சுற்றி நாம் நிற்கிறோம், கைகள் தாளம் கொடுக்கின்றன, குரல்கள் ஒன்றாக இணைக்கின்றன, அடிகள் ஒரே தாளத்தில் நகர்கின்றன. இந்த காட்சியை ஒரு சாதாரண நாட்டுப்புற நடனமாக பார்க்காமல் இறைவனை மையமாக கொண்டு சமூகமே ஒன்றிணைந்து செல்கிறது என்ற ஆன்மீக படிமமாக காணலாம். நேயர்களே, இத்துடன் இன்றைய சமய சொற்பொழிவு நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம். கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா.

அருமையான விளக்கங்களை தந்த ஐயா இஸ்தேவன் நாராயண பிள்ளை அவர்கள் கோவிந்தன் திருவிழாவின் போது கம்ப சேவை கும்மி ஆடுவது நம் பெண்மணிகள் மற்றும் பக்தர்கள் பக்தியுடனும் மகிழ்ச்சியுடனும் கம்ப சேவை கும்மியும் ஆடுவது நடனம் ஆடுவதும் மிகவும் சிறப்பான நிகழ்வாகும். புரட்டாசி கோவிந்தன் திருவிழாவினை முன்னிட்டு உங்களுக்கு சில அறிவிப்புகள் அல்லது இவருக்கு கிடைத்துள்ள அறிவிப்புகள் நாம் உங்களுக்கு அறிவிக்கிறோம். இச்சனிக்கிழமை அக்டோபர் மூன்றாம் தேதி அன்றைக்கு கோவிந்தன் திருவிழா ஓர் இரவு முழுதும் மாலை 4 மணி அளவில், மறுநாள் விடியற்காலை ஞாயிற்றுக்கிழமை விடியற்காலை 5 மணி வரை கோவிந்தன் திருவிழா ஓர் இரவு முழுதும் ஓல் நைட் நடைபெற உள்ள திருக்கோவில்களிலும் இடங்களிலும் கற்றுமோன் பசைலிக் சொல்பெரினு அருள்மிகு வக்ர காளியம்மன் திருக்கோவில், வக்வா கிரானம் தெருவில் உள்ள அண்ணாதுரை தமிழ் கழகம், கியூபிப் லோரேட்டு கான்வென்ட் ரோட் சிவ சுப்பிரமணியர் கோவில் கழகம், அவென்யூ சூபியா ரெஜி அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில், செயின்ட் பியர்

Tiberge, Tamil Ubahara Sangam. Lagrimon Saint Pierre Chimadu, Mariaman Per Ubahara Sangam. Belidam Kasi Kisnasami Tamil Karagam. Deningam Triolet Anna Circle. Bosiru Piton Ubahara Tamil Sangam. Pavillon Cap Malheureux Arumigo Jova Diamant Tirukovi. La Soudine Escalier Arumigo Sivashwamania Tirukovi. La Barak Escalier Arumigo Mariaman Tirukovi. Royal Road Vieux Grand Port Arumigo Mariaman Tirukovi. Royal Road Boisherie Arumigo Mariaman Tirukovi. Royal Road Chemin Grenier Arumigo Mariaman Tirukovi. Nam Kuripita Tirukovi Nilum Idangalum. இச்சனிக்கிழமை அக்டோபர் மாதம் சனிக்கிழமை 3 தேதி அன்றைக்கு கோவிந்தன் திருவிழா ஓர் இரவு முழுதும் ஓல் நைட் மாலை 5 மணி அளவில் மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை விடிய காலை 5 மணி வரை கோவிந்தன் திருவிழா நடைபெற உள்ளது. மேலும் இச்சனிக்கிழமை அக்டோபர் மாதம் 3 தேதி கோவிந்தன் திருவிழா நள்ளிரவு வரை டில் மிட் நைட் நடைபெற உள்ள திருக்கோவில்களிலும் இடங்களிலும் கிளேஃபோன் ஃபெனிக்ஸ் சாம்பமூட்டி திருக்கோவில் ஜுபாய் தமிழ் முன்னேற்ற கழகம் புபா சென் பியார் உபிங்கு மாரியம்மன் திருக்கோவில் கோயிலுஃப் போர்ட்வி டு கூசோ மதுரை தர்ம சங்கம் லால்மாச்சி பெல்வெதேர் சிவசுப்பிரமணியர் லால்மாச்சி பெல்வெதேர் காளியம்மன் திருக்கோவில் ஃபோன்ஜுசாக் பெல்விப்பிலு திரௌபதி தமிழ் கோவில் கழகம் அலைமோங்கோட் பாகூர் குட்லேண்ட்ஸ் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் ராயல் ரோட் குட்லேண்ட்ஸ் சிவசுப்பிரமணியர் கோவில் சங்கம் Upper Vale, Sotis Road, The Vale, Mariaman Kovil, Karakam, Petit Bois Vale, Herviasech, Arumigo Mariaman, Tirukovil, Saint Julien Village, Arumigo Sivashwamania, Tirukovil, Clémentia, Arumigo Tandayudabani, Swami, Tirukovil, Royal Road, Richano, Sri Maha Kali Aman, Tirukovil, Grosbois, New Grove, Sri Drobani Aman, Tirukovil, ஆகிய திருக்கோவில்களிலும் இடங்களிலும் இச்சனிக்கிழமை அக்டோபர் 3 தேதி அன்றைக்கு கோவிந்தன் திருவிழா நள்ளிரவு வரை டில் மிட் நைட் நள்ளிரவு வரை நடைபெற உள்ளது. கோவிந்தன் திருவிழாவினை முன்னிட்டு நீங்கள் கேட்டவை எமது அறிவிப்புகள். எமது சிறப்பு நிகழ்ச்சிக்கு மீண்டும் வருகின்றோம். இதோ வரும் இந்த பாடல் ஒரு கும்மி பாடல்.

புரட்டாசி கோவிந்தன் விரலத்தையொட்டி கண்ணனமுடம் எனும் சிறப்பு நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்கள். தொடர்ந்து 1:30 வரை. இதுவரும் பழமை வாய்ந்த பாடல்கள். புரட்டாசி மாதத்தில் திருமாலை போற்றும் பாரிய மறக்க முடியாது இந்த பாடலை இனிமையை மீண்டும் கேட்கும் வாய்ப்பு கிடைத்துள்ளது. இதோ காலச்சென்ற பழமை பெறும் பாடகர் டிஎம் சௌந்தரராசன் அவர்கள் குரலில் இந்த பக்திமிகும் பழமை வாய்ந்த பாடல்களை இனிய குரலை இந்த புனிதமான காலத்தில் நம்ம மறக்க முடியாது. மாயாவதா ரஷ்ரி கண்ணா.

இதோ பழம்பெரும் பாடகர் காலச்சென்ற டிஎம் சுந்தரராஜன் அவர்கள் குரலில் வரும் இன்னும் ஒரு பாடல், கோபியர் கொஞ்சம் ரமணா கோபாலகிருஷ்ணா என்று தொடங்கும் பாடல்.

நேயர்களுக்கு அன்பு நிறைந்த செவ்வாய்க்கிழமை திட்டிக்கும் பிற்பகல் வணக்கம். 810 கிலோஹெர்ட்ஸ் மத்தியில் மொரிஷியஸ் வானொலியில்

புரட்டாசி கோவிந்தன் விரடட்டியொட்டி எமது வானொலியில் நாம் வழங்கி வரும் சிறப்பு நிகழ்ச்சிகள் காலைதோறும் எமது மொரிஷஸ் வானொலியில் 5:35 5:50 வரை அரங்கநாதன் ஆராதனை என்னும் சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகி வருகின்றது. எமது RM3 வானொலியில் இதே வானொலியில் இதே அலைவரிசைகளிலும் காலைதோறும் 7:00 to 8:00 வரை திருமால் திருவருள் என்னும் சிறப்பு நிகழ்ச்சியை கேட்டு வருகின்றீர்கள். எமது மொரிஷஸ் வானொலியில் நாள்தோறும் பிற்பகல் 1:00 தொடங்கி 1:45 வரை கண்ணன் அமுதம் என்னும் சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகி வருகின்றது. மேலும் செவ்வாய்க்கிழமை தோறும் எமது மொரிஷஸ் வானொலியில் 4:00 கோவிந்தன் துணை என்றொரு சிறப்பு நிகழ்ச்சியை நீங்கள் கேட்கலாம். இரவு தோறும் எமது மொரிஷஸ் வானொலியில் 7:00 to 7:30 வரை பெருமாள் அருள் என்னும் சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகின்றது. மேலும் இந்த கோவிந்தன் திருவிழாவினை முன்னிட்டு எமது வானொலியிலும் மற்றும் தொலைக்காட்சியிலும் ஆண்டுதோறும் தவறாமல் ஒரு குறிப்பிட்ட திருக்கோவில்களிலும் நடைபெறப் போகும் கோவிந்தன் திருவிழாவின் போது சிறப்பு நிகழ்ச்சி கலை நிகழ்ச்சிகளை நேர் அஞ்சல் செய்யப்பட்டு வருகின்றது. கோவிந்தன் திருவிழாவினை முன்னிட்டு நீங்கள் கேட்டவை எமது அறிவிப்புகள். இந்த புரட்டாசி கோவிந்தன் விரத நாட்களிலே மந்திரங்கள் உடவும் பக்தி பொங்கும் பாடல்களையும் இடம்பெற உள்ளன. விரதத்தின் விரத நாட்களின் திருநாமங்களோடு அவர் பேரருளால் எல்லா நலங்களும் வளங்களும் பெற்று இன்புற்று வாழ்வோமாக. இதோ திருமதி மாலாதேவி சின்னராமன் அவர்கள் ஓடும் கோவிந்த நாமம்.

ஒளிக்குடே கண்ணனின் நாமம் திருமாலை போற்றும் கண்ணபிரானை போற்றும் பக்தி மிகும் பாடல்களே உங்களுக்காகவே. இதோ அடுத்து வரும் இந்த இனிய பாடலை கோவிந்தமே ஹரி கோவிந்தமே மிகவும் பக்தி உணர்வையும் இந்த பாடலை புனிதமான காலத்தில் அம்மா அவர்கள் அம்மையார் இசைமணி அரங்கனாகி நாயுடு அம்மையார் குரலில் வரும் இந்த பாடலை உங்களுக்காகவே அளிக்கின்றோம். கோவிந்தமே ஹரி கோவிந்தமே.

மக்களே, இனிய பாடலுடன் எமது சிறப்பு நிகழ்ச்சிக்கு இறுதிக்கு வருகின்றோம். திரு சாமிநாதன் முத்துசாமி அவர்கள் குழுவினரும் சேர்ந்து இப்பாடலுடன் எமது சிறப்பு நிகழ்ச்சி நிறைவு

திருமால் உங்கள் அனைவரையும் தனது அருளையும் ஆசீர்வாதங்களையும் பொழியட்டும். நம் நிகழ்ச்சிக்கு பிறகு அன்பர் பிரீத்தி அவர்கள் வழங்கும் மராத்தி மொழி நிகழ்ச்சி இடம்பெறும். அடுத்த நிகழ்ச்சியை நாம் உங்களை மீண்டும் சந்திப்போம். அதுவரையில் உங்கள் அனைவருக்கும் என் உளம் நிறைந்த நன்றி, வணக்கம்.

அன்பு மக்களே, உங்கள் அனைவருக்கும் எமது உள்ளங்கனிந்த வணக்கம். நீங்கள் நம்முடைய இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். கோவிந்தன் திருவிழாவின் இந்த வேளையில் கண்ணனின் திருநாமத்தை நினைத்து அவர் நமக்கு அளித்த வாழ்க்கை பாடங்களை பற்றி சிந்திப்போம். குறும்பிலும் கருணையிலும் அன்பிலும் ஞானத்திலும் நிறைந்த கண்ணபெருமான் நம் வாழ்விற்கு வழிகாட்டியாக திகழ்கிறார். கண்ணன் காட்டிய பாதையில் சில நிமிடங்கள் நாங்கள் பயணிப்போம்.

அக்கண பெருமான் பகவத் கீதையில் அர்ஜுனனுக்கு உணர்த்திய மிக முக்கியமான பாடம், நமது கடமையை செய்வதே நமது பொறுப்பு. பலனை பற்றிய கவலையில் சிக்காமல் நமக்கு வழங்கப்பட்ட பொறுப்பை நேர்மையுடனும் அர்ப்பணிப்புடனும் செய்ய வேண்டும். இதுவே கண்ணபெருமான் காட்டிய கர்மயோகத்தின் பாதை.

வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி வரும். ஆனால் அவற்றால் நமது மன அமைதி பாதிக்கப்படக்கூடாது என்று கண்ணப்பெருமான் அறிவுறுத்துகின்றார். இன்பத்திலும் துன்பத்திலும் சமநிலையுடன் இருப்பதே உண்மையான மன வலிமையாகும்.

இலக்கண பெருமானின் வாழ்க்கை நமக்கு சொல்லும் மற்றொரு அழகிய செய்தி அன்பு. கோபியார்களின் அன்பாக இருந்தாலும், நண்பன் குசேலனிடம் காட்டிய நட்பாக இருந்தாலும், பக்தர்களிடம் காட்டிய கருணையாக இருந்தாலும், உண்மையான அன்பில் எதிர்பார்ப்பு இருக்காது. அன்புடன் வாழ வேண்டும், அன்பை பகிர வேண்டும்.

அன்பு மக்களே, செல்வம், பதவி, அறிவு என எத்தனை சிறப்புகள் நமக்கு இருந்தாலும் அவை நம்மை அகந்தை கொள்ள செய்யக்கூடாது. கண்ணன் நமக்கு உணர்த்துவது தாழ்மையே மனிதனின் மிகப்பெரிய அழகு. மற்றவர்களை மதித்து பணிவுடன் வாழ வேண்டும் இல்லையா?

திருமால் அடியார்களே வாழ்க்கையில் எத்தனை சோதனைகள் வந்தாலும் அறத்தின் பாதையை விட்டு விலகக்கூடாது என்பதே கண்ணப்பெருமான் காட்டிய வழி. சில நேரங்களில் உண்மை பாதையை கடினமாக தோன்றலாம், ஆனால் அறத்தையும் நியாயத்தையும் காப்பதே நிலையான வெற்றி என்பதை கண்ணப்பெருமானின் வாழ்க்கை நமக்கு நினைவூட்டுகிறது. இத்துடன் நம்முடைய இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறவுள்ளது. அடுத்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.